கதை கதை கதை கதை கதை குதிந்தத்தை ஐயா அப்பா இந்தத்தை நின்ன கட்டி ஒரு கட்டு எம்பல கூட்டி நல்லட நாட்டம்பல மூப்பராண்டா ஒராலே கடத்தி வெட்டும் மேலக்காரன் மூப்பராண்டா ஐயா அப்பா இந்தத்தை

0: ஐயா அப்பா இந்த தேய்
1: ஆ ஆ ஆ ஆ கரது கரது தேய் கரது கரது தேய் கரது கரது இந்த தேய் ஐயா அப்பா இந்த தேய்
0: மச்சாடி செருமணி கூட்டி கெட்டியிட்ட தாடையாட்டி மகிழிக்கண சிங்கார சங்கீர செங்காயி ஐயா அப்பா இந்த தேய் மஞ்சாடி செருமணி கூட்டி கெட்டியிட்ட தாடையாட்டி மகிழிக்க